0: கிடக்கும்.
1: நான் தின்னா தேரேனா.

0: மாலை 7 மணி சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள், தங்கள் குரலில் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா.
1: திருவாரூர் மாவட்டம் பில்லூர்
0: சதாகோதமன்.
1: நன்றி.
0: பாராட்டுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.
1: எனக்கு இந்த கொக்கரக்கோ படத்துல வந்து கெட்டி மேளம், அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டு பாடுறேன்,
0: பாடுங்கள் ஐயா.
1: நினைச்சு பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சேன் நானும் படிச்சேன், தங்கமே தங்கமே, அந்த வானமழுதான் இந்த பூமியே சிரிக்கும், அந்த வானம் போசிலது தங்கள் வாழ்க்கையும் இருக்கும், உணர்ந்தே நான் உன்னை பாட்டு போடுச்சு, தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சே நானும் சிரிச்சே, தங்கமே ஞான தங்கமே.
0: சிறப்பையா, இசையெல்லாம் அமைத்து சிறப்பாக பாடினீர்கள். நன்றி, நன்றி ஐயா. இதோ நீங்கள் பாடிய பாடலுடன் நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது. கேட்டு நிச்சயமா ஐயா, அதாவது ஒரு காதலன் காதலின் அந்த தோல்வியை வெளிப்படுத்தும் பாடலாக. நிச்சயமா ஐயா, நிச்சயமா. நிச்சயமாக நன்றி ஐயா, சிறப்பாக பாடினீர்கள். ஆரம்பத்தில்
1: அட்டகாசம் எனக்கு வழங்கிய சபரி ஒன்றுக்கும் கீதநேசிக்கும் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி.
0: நன்றி, நன்றி ஐயா. இதை நீங்கள் கேட்ட பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா.
1: நன்றி, நன்றி ஐயா.
0: திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பில்லூர் சதா கௌதமன் ஆசிரியர் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை ஒன்று நினைச்சே பாட்டு படித்த தங்கமே ஞான தங்கமே என்று அழகாக பாடினார்கள். அவர்கள் ஒரு பாடலையும் கேட்டிருக்கிறார்கள் எனக்காக ஒளிபரப்புங்கள் என்று. இது வருகிறது கெட்டி மேளம், கொக்கரக்கோ திரைப்படத்திலிருந்து.

0: பாட்டுங்கள பாடு
1: மாமே கையெழுத்து கூஞ்சலில் ஆடு.

0: அழகாக ஒரு பாடல் ஒளிச்சென்றது. கொக்கரக்கோ திரைப்படத்திலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். திருவாரூர் மாவட்டம் நன்னில வட்டம் பில்லூர் சதா கோதுமன் ஆசிரியர் அவர்கள் விருப்பத்திற்காக சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று பாடட்டமே நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியில் இனி நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள் யாருங்கிறது அழைக்கிறீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சி, எப்படி இருக்கிறீர்கள்? பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: மலைராணி முந்தானை சரிய சரிய நன்ன நன்ன நன்ன

0: பெரிய பெரிய மன்னன மன்னன மன்மாதா வண்ணவனை மிரிய மிரிய நன்னன்ன காற்று மாதவத்தை தயவன் தயவன் நன்னன்ன என்னகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத.
1: சிறப்பாக அட்டகாசமாக இருந்தது, மற்ற மகிழ்ச்சி, நன்றி. ஒரே ஒரு விண்ணப்பம், ஒரே ஒரு வேண்டுகோள் ஒன்று. இப்போ உங்கள் வீட்டில் அனைவரும் பாடகர்கள்? இல்ல இல்ல, அனைவரும் பாடகர்கள் தானே? பாடுவீர்கள். இப்ப நான் என்ன சொல்வது என்றால், அந்த மலைராணி முந்தானை சரிய சரியன்னு சொன்னேன், இரண்டு கோரஸ்க்கு இருக்கிறார்களே, அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் அங்கே? ஆமாம், அது அது அதை மாதிரி முயற்சி செய்து பாருங்கள். நீங்களே அதை கொடுக்க வேண்டும் அவசியம் இல்லை. ஆமாம், பின்னாடி வரும் வாய்ஸை வேற ஒருத்தர் கொடுத்தால் இன்னும் உங்களுக்கும் அப்படி சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி, அருமையாக பாடினீர்கள். நன்றி நன்றி நன்றி. கோவை சேரன்மனக ராஜேஸ்வரி அவர்கள் அழகான ஒரு பாடலை அழகாக பாடி சென்றார்கள், அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சபரி உணர்வு வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் சொந்தம் ஒன்று. வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி, நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பாடுங்கள் ஐயா, சிறப்பான ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம்.
2: உன்னை விரும்பும் போடியிலே, என்னை விரும்பும் உதையில் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. உன்னை விரும்பும் போடியிலே, என்னை மீறும் உதயல் தேடி அலையும் உலகில்.

உலகம் புதிய பாசம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே. பொன்னை விரும்பும் போதிலே என்னை விரும்பும் போதிலே புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. பறந்து செல்லும் பறவையை கேட்டேன்

இந்த மனமும் இந்த குணமும் என்றும் வேண்டும் என் உயிரே. பொன்னை விரும்பும் பூமியிலே, என்னை விரும்பும் பூமியிலே, உதயம் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. ஆழமரத்தின் விழிகள் போலே அணித்து நிற்கும் உறவு தந்தாயே.

0: அருமை ஆட்டகாசமாக இருந்தது ஐயா பாடல். நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பு அருமை நன்றி. மயிலாடுதுறை செம்மனார் கோவில் என் ராஜே குணசேகரன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: புவனேஸ்வரி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ஓகே சார்.

இசையும் ஆனந்தம் காற்றினிலே வரும் கீதம். தொட்டு தொட்டு பேசும் பெண்கள் தொட்டில் கட்டியாடும் உள்ளம்

ஆனந்தம் காட்சி நிலே வரும் கீதம்.

0: சிறப்பு, அருமையாக பாடினீர்கள். கண்டேன் எங்கும் எங்கள் என்று நீங்கள் பாடினீர்கள். கண்டதில்லை இதுபோல் நாங்கள் கேட்டது, கண்டதில்லை இது ஒரு அதிசயம் நீங்கள் பாடுவது, ஆனந்தம் நாங்கள் கேட்பது. நிச்சயம் அழகு, அருமையாக பாடினீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, நன்றி. கோவை சேரன்மா நகர், புவனேஸ்வரி அவர்கள் அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள். நாமம் கண்டேன் எங்கும் என்று பாடினார்கள். நாங்கள் இதுபோல் கண்டதில்லை, ஆனால் இது அதிசயம்தான், அந்த பாடல் எங்களுக்கு ஆனந்தம்தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், நான் கோவையிலிருந்து காயத்ரி பேசுகிறேன்.
0: வணக்கம், வணக்கம் வாருங்கள், மகிழ்ச்சி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: மல்லிகை முல்லை பூ பந்தல் மரகத மாணிக்க பொன்னூஞ்சல்

அந்திமாலையில் சாமி முகூர்த்தம், வண்ணப்பூவினில் ஆனந்த கோலம். அந்திமாலையில் சாமி முகூர்த்தம், வண்ணப்பூவினில் ஆனந்த கோலம்.

0: நன்றி.
1: அருமை அட்டகாசமாக பாடினீர்கள். இந்த பாடலை ஒரே ஒரு பதம் மாற்றி முந்தைய தினம் பாடியிருக்க வேண்டும், அப்படித்தானே? ஒரு பதத்தை மாற்றி. கல்யாணம் எதற்காக
0: உமக்கு?
1: அவருக்கு கல்யாணம் அதற்காக. அருமையாக பாடினீர்கள், மகிழ்ச்சி, நன்றி. இது கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் அழகான ஒரு பாடலை, மல்லிகை முல்லை மனப்பந்தல் என்று அட்டகாசமாக பாடினார். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் நிகழ்ச்சியில் இனி நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ, வணக்கம் ராஜி.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள் ஐயா.
2: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: இனிமையாக சகோதரிகள் எல்லாம் சூப்பரா பண்ணாங்க.
1: ஆமாம் ஐயா.
2: ஓகே, பண்ணலாமா?
1: பாடுங்கள் ஐயா.
2: Mm-hmm.

குடையில் நீந்துகின்ற நீலவானவோடையில் நீந்துகின்ற நான் வரைந்த பாடல்கள் நீலபூத கண்ணினா

காளிதாசன் பாடுவான் மேகதூதமே.

நீலவானவோழையில் நீந்து நின்ற விண்ணிலா.

0: கூடலே கூடும் நேரம் நீலமானோடையில் நீந்து நிலா நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா வராமல் வந்த என் தேவி
1: சிறப்பு ஐயா, அட்டகாசமாக பாடினீர்கள் ஐயா. அவனை மெய் மறந்து ரசித்து கேட்டேன். நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி இல்லையா. கோவை சேரன்மா நகர் ராஜேஷ் ஐயா அவர்கள் நீலவான ஓடையில் என்று அழகான பாடலை அட்டகாசமாக பாடி சென்றார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ,
1: வணக்கம். வணக்கம், வாருங்கள்.
2: வணக்கம், நான் கோவையிலிருந்து பேசுறேன்.
1: வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி.
2: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை. இப்போ மாமியார் வீட்டில் இருக்கிறீங்களா, ஆத்தா வீட்டில் இருக்கிறீங்களா?
2: மாமியார் வீட்டில் தான் இருக்கு. எப்போதுமே இது மாமியார் வீடு இல்லை, நம்ம வீடு.
1: இல்லை இல்லை, கல்யாணம் முடித்து இந்த மூன்று முறை போகும் வரணும் போக வரணும்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, எனக்கு தெரியாது.
2: Thank you.
1: பாடுங்கள் உங்கள் பாடலை.

நரகுறி வரைகின்ற சித்திரமோ அங்கு நானங்கள் கூறிது வண்ணங்களோ நரகுறி வரைகின்ற

0: சிறப்பு அருமையாக இருந்தது. அட்டகாசமாக பாடல் இல்லை, அருமையாக இருந்தது பாடல், கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. நன்றி நன்றி கோவை பத்மா லட்சுமி நரசிம்மன் அவர்கள் அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி நேர் சொந்தங்கள் 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். இது ஒரு நேர் சொந்தம். வணக்கம் வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், நான் திருச்சி பொன்மேனி.
0: வணக்கம் வணக்கம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கிறேன் தம்பி.
0: இன்று சண்டே ஸ்பெஷல்?
1: சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு ஃபிஷ் தான்.
0: பாவம் பாவம். ஆகட்டும் ஆகட்டும், நாங்கள் அது கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்று சாப்பிட்டு விடுவோம்.
1: நாங்கள் நாளைக்கு அது சகோதரி இல்லை, ஆனால் நாளைக்கு நாங்கள் சகோதரி சாமி விட்டாங்க, நாங்கள் தான் அந்த ஊருக்கு போகிறோம், தென்காசி போகிறோம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.

அதில் உள்ள ஏழைகளின் வாழ்வு என்றும் நல்லவங்க எல்லோரும் பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கண்ணு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறே

பாருங்கள், சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள், அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாடு எங்கும் இல்லாம இல்லை என்றார்கள். பாடுபட்டு சேர்த்த பொருள்

நெருப்பும் பொதியில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதிவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்த்ததெல்லாம் மனிதரிதயமே, பிரித்து வைத்து பார்த்ததெல்லாம் மனிதரிதயமே. உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டிலுள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நதியை போல நாமும் நடந்து பயன்தர வேண்டும், கடலை போல விரிந்த இதயம் இருந்திடல் வேண்டும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்

0: தென்காசி சொந்தம் ஒன்று உங்களை வரவேற்பதற்காக கேட்டது. ஆனால் அவர்கள் தென்காசியில் இல்லை. தென்காசி வருகிறீர்களா, தென்காசி வருகிறீர்களா என்று கேட்டார்கள்.
1: தென்காசி வந்து குற்றாலத்தில் குளித்து விட்டு காசி விஸ்வநாதர் தென்காசி விஸ்வநாதர் பார்த்து விட்டு நைட்டு டேல தான் ஏறப்போகிறோம்.
0: எனக்கு ஏதோ ஒரு பாடல் கேட்பது போல இருக்கிறது.
1: யார் அந்த சொந்தம்?
0: இல்லை இல்லை, அவர்கள் இப்போது அமெரிக்காவில் இருக்கிறார்கள். விஜயஹரிகுமார் அவர்கள் தென்காசி வருகிறீர்களா என்று கேட்டார்கள்.
1: நான் சொன்னேன்ல, எல்லாம் வெளியூர்ல தான் இருப்பாங்க, நம்ம போற வரவல்ல சந்தோஷம்.
0: ஒலித்த பாடலை அருமையாக அந்த காற்றும் நீரும் வானும் நெருப்பும் அழகா இருந்தது.
1: நல்லா இருக்கும் தம்பி. அதுல இன்பத்தில் தேர்த்தி
0: சபரி வளர்வி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் திருச்சி லதா உமாகாந்தன் அவர்கள் அட்டகாசமான ஒரு நீங்கள் நல்லா இருக்கணும் என்ற பாடலை அருமையாக பாடினார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: செங்கல்பட்டு கிருஷ்ணவேணி.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள். நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: எல்லாம் நல்லா இருக்கோம் சார்.
0: மகிழ்ச்சி. பாடுங்கள்.
2: நான் என் பையன் பாடு.
0: ஆஹா, ஜோடி பாடல் சிறப்பு.
2: கண்ணா கண்ணா இதை சொல்தானா, மனம் இல்லை ராம் இல்லை கோகுலத்தில் நானா, சோகமில்லை சொந்தம் யாரும் இல்லை சாவணனின் நெஞ்சில் காமமே, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கேதவனே, கிருஷ்ண கிருஷ்ண கேதவனே, கோலங்கள் கண்டானவன், ஆடைகள் கொண்டானவன், அழகை அள்ளி தின்றானவன்.

சொந்தம் யாரும் இல்லை, ராவணன் நெஞ்சில் காமம் இல்லை. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணவனே, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கேசவனே. ஆசை பொரு ஆளாகினார், ஈரை என்னும் நூலாகி எம்மை நீராடினான், பாண்டவர்க்கு போராடினான், ஆடையள்ளி கொண்டாடினான், திரௌபதிக்கு தந்தாடினான், பெண்களுடன் கூட்டாடினான், பெண்ணை கண்டு கைகூப்பினான். ஒரு நிலா நிலா நிலா நிலா வந்தது நேரில், திருவிழா விழா விழானது நீரே.

0: வந்தால் நீயும் வருவாயா? ஆயிரம் பேர் உன்னை காதலித்தார், ருக்மணியை நீ கைப்பிடித்தாய். கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கேசவனே, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கேசவனே.
1: ஹலோ,
2: தேங்க்யூ சார்.
1: அருமையாக பாடினி ஜோ கூட.

0: மகன் பாடுகிறேன் என்று குரலே வரவில்லையே. உடன் இணைந்து ஒருவர் பாடுகிறார் என்றீர்கள். எனக்கு குரல் வந்தார் போல் தெரியவில்லையே, வந்ததா? ஐயோ, நான் இரண்டு குரலும் ஒரே குரல் தான் எனக்கு தெரிகிறது. ஒன்றுமே தனித்தனி குரல் வந்தது போல் எனக்கு தெரியவே இல்லையே. இரண்டு பேரா பாடினீர்கள் இப்போது? அதுதான் எனக்கு நிச்சயமாக, நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன், இன்னொரு குரல் வருமா வருமா வருமா என்று வந்து சென்று விட்டது. அடடே, சிறப்பு, அருமையாக பாடினீர்கள் இருவருக்கும் நெஞ்சாத நன்றிகள், வாழ்த்துக்கள், சிறப்பு. செங்கல்பட்டு கிருஷ்ணவேணி அவருடன் இணைந்து, பெயர் தெரியவில்லையே, அழகாக இருவரும் இணைந்து பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா, பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: மிக்க மகிழ்ச்சி. நேசந்தங்கள் என்னுடைய அற்புதமான வருகை நிகழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே உங்களுக்கும் ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டோ இதோ என்னுடைய பாடலை ஆரம்பிக்கிறேன்
0: ஐயா.
1: என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறனே. என் மனசு இதுவரை பரசில்லையை, இப்போ பறக்கிறதே. இதை எதனால் தெரியவில்லை, அதனால் பிடிக்கிறதே. இது சுகமா மதியா புரியவில்லை, கொஞ்சம் சுகமும் கொஞ்சம் வலியும் சேர்ந்து துரத்துகிறதே. என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறதே. என் மனசு இதுவரை பறந்ததில்லை, இப்போ பறக்கிறதே. கூட்டத்தில் நின்றாலும் உன்னை தேடு கண்கள், ஒற்றையாய் போனாலும் முன்னுடம் நடக்குது கால்கள். அச்சமில்லாத திக்கிலே மயிர் நெஞ்சம் ஏ

0: என் இதயம் இதுவரை இப்போதுடுகிறதே, என் மனசு இதுவரை பறந்ததில்லை இப்போ பறக்கிறதே. உன்னிடம் எப்போதும் உரிமையாய் பழகிட வேண்டும். வரவேயானாலும் தினம் திடம் தொலைத்திட தோண்டும். இதுவரை என் நெஞ்சில் இல்லவே இல்லை பயங்கள். இரண்டு நாள் பார்த்தேனே இரண்டுவே உந்தன் குணங்கள். இத்தனை நாட்களாய் படுத்ததும் உறங்கினேன். இரண்டு நாள் கனவினே உன்னை கண்டு விழித்தேன். என் இதயம் இதுவரை துடித்ததில்லை இப்போ துடிக்கிறதே. என் மனசு இதுவரை பறந்ததில்லை இப்போ பறக்கிறதே.
1: சிறப்பையா, அட்டகாசமான பாடல் அழகாக பாடினால். உங்கள் பாடல் கேட்டு என் இதயம் துடிக்கிறது, எல்லாமே பறக்கிறது, என் மனமும் பறக்கிறது ஐயா. சிறப்பாக எங்கெங்கே சென்று கொண்டிருக்கிறது என் மனம். அழகாக பாடினார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா, வாருங்கள். வணக்கம் ஐயா.
2: ஹலோ.
1: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: சார், என் பேர் விஜய்.
1: வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறோம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: அடியாடு பூங்கொடியே, விளையாடு பூங்கொடியே, பாசம் ஒரு தெய்வம் பேசடிக்கினியே, பாசம் ஒரு தெய்வம் பேசடிக்கினியே. அடியாடு பூங்கொடியே, விளையாடு பூங்கொடியே, மழலை மணிகள் கலை கோயில் சிற்பங்கள், மழலை மணிகள் கலை கோயில் சிற்பங்கள், மழலை இசைக்கும் பொன் வந்துகள், இவை தேவ தத்துவங்கள், என் ஆசை சித்திரங்கள், என் வாழ்க்கையே இந்த பூக்களை தினம் காக்கும் சேவை ஒன்றுதான். பாசம் ஒரு தெய்வம் பேசடிக்கிலியே, அடியாடு பூங்கொடியே, விளையாடு பூங்கொடியே, அமுதம் பொழியும் காலமேகங்கள்,

சேவை ஒன்றுதான், பாசம் ஒரு தெய்வம் கேசரிக்கிளியே, அடியாடு பூங்கொடியே விளையாடு பூங்கொடியே, கடவுள் பாடும் ஆனந்த ராகங்கள், கடவுள் பாடும் ஆனந்த ராகங்கள், கலங்கம் அறியா கடல் சங்குகள்.

0: தேவை ஒன்றுதான், பாசம் ஒரு தெய்வம் பேசடிக்கிலே, அடியாடு பூங்கொடியே விளையாடு பூங்கொடியே. தேங்க்யூ சார்.
1: சிறப்பு சிறப்பு, அருமையாக பாடுகிறீர்கள். ஒரே ஒரு சந்தேகம், இப்போ இந்த பாடல்கள் எல்லாம் நீங்களே பாடுகிறீர்களா, இல்லை வீட்டில் அம்மா அப்பா நீயும் பாட வேண்டும் என்று உங்களை கட்டாயப்படுத்துகிறார்களா, உங்கள் ஆர்வத்தில் பாடிக்கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு தெரியும்.
0: இல்லை சார், எனக்கு பழைய பாடல் ரொம்ப பிடிக்கும்.
1: ஆஹா, பழைய பாடல், பழைய பாடல் புதி, பழைய பாடல் புதிய பாடலை கேள்வி அதுவே அல்ல, பாட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு நீங்களாக உங்களுக்காக வந்ததா, இல்லை வீட்டில் அனைவரும் பாடுகிறார்களே நாமும் பாட வேண்டும்?
0: எனக்கு வந்ததுதான், பிகாஸ் சார் ராகம் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். லிரிக்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப நிறைய கொடுக்கறவன் நான் பாட்டு கேட்கும் போது. லிரிக்ஸ் எல்லாம் தெளிவா வந்து அந்த காலத்து பாட்டுலதான் இருக்கிறதா நான் என்னோட திங்கிங்.
1: அனைவருக்குமே அதே எண்ணம் தான், அதில் ஒரு ஐயப்பாடு இல்லை. இல்லை பாடுறது உங்களுக்கு, இப்போ எங்கள் வீட்டில் என் மகன் மகள் இல்லை பாடு பாடு என்று சொல்கிறோம், ஆனால் பாட மாட்டேன்றார்கள். நீங்கள் நீங்களாகவே பாடுகிறீர்களா, யாரேனும் சொல்லி பாடி ஆரம்பித்தீர்களா என்று கேட்டேன். அருமையாக பாடினீர்கள், அட்டகாசமான பாடலை. நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. கோவை விஜய் பிரவீன்குமார் அவர்கள் அழகான ஒரு பாடல் அட்டகாசமாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம் ஐயா, தஞ்சாவூர் புன்னகோ.
1: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி, வாருங்கள் பாடுங்கள் ஐயா.
2: அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே
1: சுடுவதில்லையே.
2: காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே

0: வாழும் போது பசி இல்லாமல் வாழவில்லையே, போகும் போது வேறு பாதை போகவில்லையே. ஒரே வாழிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை,
1: வேண்டும் விடுதலை.
0: அச்சமின்றி ஆடிப்பாட வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை.

0: இதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம்.
1: சிறப்பு ஐயா, ஆட்டகாசமாக பாடிடுங்க. அருமை ஆட்டகாசமாக ஐயா. அதாவது எந்த பாடல் பாடினாலும் எம்ஜிஆர் அவர்கள் பாடும்போது பின்னாடியே பாடும்போது பாடலாமா என்று தோன்றுகிறது ஐயா. அப்படியேற்பட்ட பாடல் ஐயா நீங்கள் பாடுவது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறப்பு ஐயா, அழகாக பாடினீர்கள். நன்றி நன்றி.
2: வணக்கம்.
1: தஞ்சை பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் ஆட்டகாசமான ஒரு பாடலை அருமையாக பாடினார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம், வாருங்கள்.
3: நெல்லை மாவட்டம் புதுக்கோட்டை.
1: மகிழ்ச்சி. இனப்பிள்ளை தம்பிக்கு நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
3: நல்லா
1: நலமாக இருக்கிறோம். நீங்கள்
3: பாடும் சொந்தங்களும் பாட வளர்க்கின்ற சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன்.
1: நன்றி நன்றி.
3: சங்கீதம் சம்சாரம் அவன் பாவம் பிள்ளை சிங்காரநாதம் எல்லாம் சங்கீதம் பரிசாகம் சம்சாரம் அவன் பாரம் பிள்ளை சிங்காரநாதம் எல்லாம் பெண்ணாலே என்று முன்னோர் சொன்னார்கள் எல்லாம் பெண்ணாலே என்று முன்னோர் சொன்னார்கள் அந்த பெண்மை என்று மென்மை அல்ல பேதை என்றாலும் மங்கள் மேதை என்றாலும் அந்த பெண்மை என்று மென்மை அல்லவோ ஏதோ சொன்னேன் கோபம் வந்ததோ கொஞ்சம் மாற்றி சொன்னேன் சொல்லக்கூடாதோ இல்லம் சங்கீதம் அதில் ராகம் சம்சாரம் அவள் நாயகம் பிள்ளை சிங்காரநாதம் லட்சுமி வந்தாலாம் வீட்டில் தீபம் வைத்தாலாம் லட்சுமி வந்தாலாம் வீட்டில் தீபம் வைத்தாலாம் சின்ன பிள்ளை போல துள்ளி நின்றாலாம் சிவனும் வந்தானாம் அங்கே குமரன் வந்தானாம் எங்கள் இன்ப வாழ்வில் காவல் கொண்டானா பிள்ளை ஒன்று கையில் கொண்டு வா அண்ணா கொள்ளை இன்பம் அள்ளி கொண்டு வா பொன்னை தந்தாலும் கோடி பொருளை தந்தாலும் பொன்னை தந்தாலும் கோடி பொருளை தந்தாலும் இந்த காதல் தேவன் உள்ளம் போதுமே என்னை தந்தேன் நான் என்றும் உன்னை தந்தாய் நீ இந்த இன்பம் என்றும் போதும் கால காலமோ ராமன் கண்ணில் செய்தை அல்லவோ வாழ்க்கை சீதை சொல்லும் பாடம் அல்லவோ பாதை அல்லவோ எல்லாம் சங்கீதம் சாதம் சம்சாரம் அவள் நாயகன் பாவம் சிங்காரநாதம்
1: சிறப்பு அருமை அருமையாக மிருதுவாக மென்மையாக உங்கள் குரலில் அந்த வார்த்தைகள் எல்லாம் அழகாக தெளிவாக பாடினீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பு அருமை. நன்றி நன்றி.
3: கொடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி அவர்கள் அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் ஆஹா துண்டிக்கப்பட்டு விட்டது. நேர் சொந்தங்களே 8 2 7 0 3 3 0 4 9 1 என்ற இணையருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழ்ந்த நேர் சொந்தங்களே. நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
4: பாண்டிச்சேரியிலிருந்து சிவரஞ்சலி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நானும் நலமாக இருக்கிறேன். சபரி எஃப்எம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னோட இனிய இரவு வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
4: ஓகே சார்.

புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல், பூவின் பூவின் உன் வாசம் வரும் பூவ.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. சற்று முன் சென்னை கே கே நகர் ரேவதி அம்மா அவர்கள் குரலில் அழகான ஒரு பாடல் பாடினார்கள். நேர் சொந்தங்கள் உங்களுக்கு கேட்டதா என்று தெரியவில்லை. ஒரு நேர் சொந்தம் சர்வர் பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். யாரேனும் கேட்டிருந்தால் சொல்லுங்கள், கேட்டிருக்கிறதா என்று இல்லையா என்றும் புரியவில்லை எனக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:11. இந்த நிமிடத்தில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், திருச்சி மாவட்டம் லால்குடியிலிருந்து வெங்கடேஷ்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: மகிழ்ச்சியா இருக்கேன், உற்சாகமா இருக்கேன், ஜாலியா இருக்கேன், ஜோலியா இருக்கேன்.
0: சிறப்பு ஐயா, அழகான பாடல் என்று நினைக்கிறேன். இந்த பாடல் நீங்கள் பாடப்போகிறீர்கள்?
1: கண்டிப்பா கண்டிப்பா, அதாவது பாட போடுறேன், அழகான பாட்டு கிடைக்கே பாட போடுறேன்.
0: ஜோலி
1: அழகா பாடுறேன்னு பாடினதுக்கு பிறகுதான் தீர்மானம்.
0: இல்ல இல்ல, எப்பவுமே ஜாலி அப்படி ஜோலி அதெல்லாம் வருது, அதெல்லாம் அதை வச்சு சொல்லுங்க.
1: உடல் சரியா கொஞ்சம் இருக்கிறதுனால
0: அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, பாடுங்கள் ஐயா.
1: பாடுறேன், பராசக்தி திரைப்பட பாடல் அது. எங்க அண்ணன் ஈசன் ஜெகதீசன் அண்ணன் கேட்டிருக்காரு, தெரியல பதிவுல ஒருவர் பாப்போம். ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜோலிக்கும் உடையணிந்து கலிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இணைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜோலிக்கும் உடையணிந்து அணிந்து கலிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, கச்சிலையும் சித்திரமும் கண்டு அதன் கட்டளையிலே மயக்கம் கொண்டு, கச்சிலையும் சித்திரமும் கண்டு அதன் கட்டளையிலே மயக்கம் கொண்டு, கச்சிலையின் கட்டளையிலே மயக்கம் கொண்டு, வீண் கற்பனை இல்லா மனதில் அற்புதம் என்று நினைந்து விற்பனை செய்யாதே மதியே. வீண் கற்பனை இல்லா மனதை அற்புதம் என்றே மகிழ்ந்து விற்பனை செய்யாதே மதியே. தினம் நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் மனம் தினம் நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜோலிக்கும் உடை அழிந்து தளிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, வானுலகம் போற்றுவதை நாடி இன்ப வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி, வானுலகம் போற்றுவதை நாடி இன்ப வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி, பெண்கள் இன்ப வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி. வெறும் ஆணவத்தினாலே பெரும் ஞானியை போல நினைந்து வீதியில் அலைய வேண்டாம். வெறும் ஞானவத்தினாலே பெரும் ஞானியை போல அலைந்து வீதியில் அலைய வேண்டாம். தினம் நினைக்கும் பொழுது மனம் இணைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜோலிக்கும் உடை அழிந்து கலிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இணைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, அப்படின்னு உற்சாகமான பாடல்.
0: அட்டகாசமாக உற்சாகமாக நீங்களும் பாடினீர்கள் ஐயா.
1: நன்றாக
0: இருந்தது, கேட்பதற்கு நன்றாக இருந்தது.
1: நன்றி நன்றி நன்றி. வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள் இது, ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் வர வரிகள் அது. ஏமாறக்கூடிய மக்கள் இந்த சூழ்நிலையில வெறும் வெறும் வாழ்க்கை அற்பம் தான் அப்படிங்கிற சிந்தனையில இருக்கக்கூடாதுன்னு அந்த எடுத்துரைக்கக்கூடிய பாடலு, படத்தோட காட்சி அமைப்பு அப்படிதான் இருக்கும். நல்ல பாட்டு இது, நல்ல அருமையான நேர்கள், அற்புதமான பாடலாம் சிறப்பா பாடிட்டே வந்தாங்க. ரொம்ப நேரம் நிகழ்ச்சியோட இணைஞ்சியா இருந்தேன்,
0: சந்தோஷம், ரொம்ப நன்றி.
1: நல்ல நல்ல ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை தொகுத்தளிச்சு உங்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிற வாய்ப்புக்கு நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. திருச்சி லால்குடி வெங்கடேசன் ஐயா அவர்கள், அட்டகாசமான ஒரு பாடல், ரசிக்கும்படியாக, அவரும் ரசிக்கும் சீமான் தான், அழகாக ரசித்து ருசித்து பாடலை பாடிச் சென்றார். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில்

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இரவு 8:16 பாட்டு ஒன்று பாடட்டுமா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் நண்ப அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேர் சொந்தங்கள் 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா. நிகழ்ச்சியில் அழகான ஒரு நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், நான் சாங்கீதா, காரைக்கால் பேசுறேன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கும்,
0: மகிழ்ச்சி.
1: நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் உங்கள் ஆதரவுடன்.
1: சரி,
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: பாடுறேன்.

நீ தாமகசனி தமகசா உன் பார்வையே எட்டு திசைகளே உன் சொற்களே

0: சிறப்பு அட்டகாசம்
1: அதாவது
0: முதலில் உங்களை அறிமுகம் செய்து கொள்ளும்போது வந்த குரல் வேறு, பாடும்போது வந்த குரல் வேறு, அப்படியே மாறிவிட்டது, அட்டகாசமாக இருந்தது. நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: காரைக்கால் சாய் கீதா அவர்கள், அழகான அருமையான ஒரு பாடல், சலங்கை ஒலி என்று நினைக்கிறேன், அழகாக ஒலித்து சென்றது அந்த பாடல். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தோம்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாராட்டு பயன்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்
0: வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி, பாடுங்கள் உங்கள் பாடலை. சுகமாக இருக்கும்.
1: காற்றோடு பட்டம் போல, இந்த காற்றோடு பட்டம் போல, காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். அடையார் சொல்ல கூடும் அது போகும் போக்குதான். கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா? எங்கே போனது என்னிடம் வந்து சேருமா? ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சி என்று நம் வாழ்க்கையை போதும் கண்ணா மூச்சியா? இந்த மண் மேலே இப்போது நான் தான் சாட்சியா? காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான். அடையார் சொல்ல கூடும் அது போகும் போக்குதான். பக்கத்தில நீய பக்கத்தில வாழும் போது உன்னருமை தெரியல, உன்னருமை தெரியும் போது பக்கம் நீங்கில்ல. தண்டனை படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல, தண்டனைகள் ஏதும் இல்லை இந்த மண்ணுல.

0: பாடுதே கண்ணிலே வீரம் சேருதே, கண்ணிலே பூவும் பூக்குதே, காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான் அடையா துள்ள கூடுங்கது பூவும் போக்கத்தான். திங்கள் சிறு தோற்றை தானே சித்தரும்பு கூடி தன்னுடைய வீட்டை நோக்கி கொண்டு போகுவேன். உள்ளபடி சொல்வதென்றால் சித்தரும்பு போல கூட துன்பங்களை காக்கவில்லை இங்கே நானுமே. போயில்லான் போனாலும் புண்ணியம் செய்தாலும் என்னுடைய பாவம் தீருமோ இந்த உலகில்? இன்று நான் என் முகத்தை பார்க்கிறேன், கண்ணிலே ஈரம் தேடுவே, கல்லையும் காலம் மாற்றுவேன். காற்றோடு பதம் போல இந்த வாழ்க்கைதான் அடையா சொல்ல கூடும் அது போகும் போக்கத்தான். கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா, இங்கே போலது சேருமா? ஒரு தெய்வம் பார்க்க வந்த ஒரு தெய்வம் போச்சி என்று நம் வாழ்க்கையில் போதும் கண்ணா மூச்சியா? இந்த மண்ணே இப்போது நான் தான் சாட்சியா, இந்த மண்ணே இப்போது நான் தான் சாட்சியா? காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான்.
1: சிறப்பு, அருமையான ஒரு புது படம். என்ன படம் இது? நல்ல படம். அந்த படத்திலிருந்து அருமையாக ஒரு பாடலை பாடினீர்கள், அட்டகாசமாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தோம். நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. நன்றி நன்றி. யார் திட்டுறீங்க? அயோக்கியா?
2: படம் பேரு அயோத்தி.
1: அயோத்தி என்னதான் அயோகி அயோகி என்று திட்டீர்கள் என்று நேத்து? சரி சரி, அயோத்தி படம். சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு புதுப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல். நெஞ்சார்ந்த நன்றிகள் அவர்களுக்கு. நன்றி தெரிவித்து கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேசந்தங்கள் 8270334911 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நேர்சந்தங்களே, நிகழ்ச்சியில் ஒரு நேர்சந்தம்.

சபரி உன்னோடி வழங்கும் பாட்டுன்னு நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடியேனும் ஒரு பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் கூறியது போல் இதுவும் ஒரு சோக பாடல்தான். சோகமான பாடலாக இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் பாடலும் என்று நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை, இதை பாடிவிடுகிறேன். கேட்டு அவரவர்கள் கருத்தை பதிவிடுங்கள் அன்பு சொந்தங்களை.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையம் நேர் சந்தம். வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம். பாருங்கள் ஐயா,
1: வணக்கம் வணக்கம் அருமை அருமை, வணக்கம் ஐயா, வணக்கம் பாருங்கள் ஐயா.
0: வணக்கம் ஐயா, உங்கள் அங்க ஒலி அளவை குறைத்து விடுங்கள் ஐயா. மகிழ்ச்சி ஐயா, பாடுங்கள்.
1: இது வந்து நான் இப்போ தேர்ந்தெடுத்திருக்கிற பாடல கொஞ்சம் சோகம் கலந்த ஒரு இதமான பாடல். தீபாவளி என்று பாடிய பாடல், மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கிறார். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் மறந்துவிட்டதே, அது பாடல் எழுதியவர் வைரமுத்து, இசை இளையராஜா, பாடல் பேர் மறந்துடுச்சு சார்.
0: பரவாயில்ல, நாங்கள் எல்லாம் பாடலே மறந்து விடுவோம், நீங்கள் பாடல் பெயர் தானே மறந்து விடுகிறது.
1: புதுக்கவிதை ஞாபகம் வந்து விட்டது, புதுக்கவிதை.
0: சிறப்பு சிறப்பு, பாடுங்கள் ஐயா.
1: ஓகே.

Y él no.

0: நன்றி வணக்கம்.
1: அருமை அருமை பாடலை கேட்டு, பாடலை கேட்டு எங்களுக்கு வசந்தமும் வந்தது சுகமும் வந்தது ஐயா. சிறப்பாக இருந்தது உங்கள் பாடல். நன்றி நன்றி நன்றி. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள் வா வா வசந்தமே என்று அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபரிவானொலி சொந்தங்கள் சார்பாக சிறப்பையா உங்கள் பாடல். நன்றி நன்றி நன்றி.

0: பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நன்றாக இருக்கிறோம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: இளமையில் ஆடி வருகிறவா.

தாளம் தாளங்கள் ஆனந்த மேலம் இமை பருவை

சாகுந்தலா. அன்னமும் இவளிடம் நடை பழகும், இவள் நடை அசைவீங்க சங்கீதம் உண்டாகும். தோகை இளமையில்லா அடி வருகிறுவாடி அழிவரும் நேரம். நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்ற

0: தேவதை விழியிலே அமுதாலை, கனவுகள் வளர்த்தது கல்லூரும் உன் பார்வை, தோகை இளமயிலாடி வருகிறது பானில் மழை வரும் போதை, இவள் விழி நூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ, பேசிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம்
1: நன்றி சகோதரா.
2: அழகாக பாடினீர்கள், அழகான ஒரு அட்டகாசமான பாடல். சிறப்பு. ஐயா உடன் இருக்கிறாரா?
1: இல்ல, அவர் வெளியில போயிருக்காரு.
2: சரி சரி, இருந்தால் பாடல் கேட்கலாம் என்று நினைத்தேன். அவர் பாடுவதையும் கேட்டிருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் பாடலும் சிறப்பாக இருந்தது. தோகை இளமையில் ஆடி வருகிறது. வானில் மழை வருமா?
1: கண்டிப்பா வந்தே ஆகும்.
2: நீங்கள் பாடியதாலா இல்லை வரும் என்று பாடினீர்களா?
1: இல்லை, தோகை இளமையில் கூட்டிருக்கோம்ல, அதனால வரும்னு நம்பிக்கை தான்.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எங்களுக்கு இரவு 12:01-02 அந்த நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக மழையை ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: மழை வரும் வரும் என்று அனைவரும் சொல்லுவோம். அது வந்து ஒரு நல்ல தாரக மந்திரமா அது கடவுள் தேவர்களை வந்து விழிக்க வச்சு மழை எல்லாருக்கும் பொழியட்டும். செப்டம்பர் வந்தாச்சு, இனியும் இன்னும் ஒரு 3 மாசம் தான் நமக்கான மழைக்கான நேரம். அது நல்லபடியா எல்லாருக்கும் ஆழிமழை கண்ணாத நல்லபடியா மழை வரணும்னு கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன்.
2: எங்க கூறுங்கள் அந்த பாடலை, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல்.
1: ஆமா, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கதவேல், ஆழிகள் புக்கு முகந்து கொடார் தேறி, உரி போல் முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாடியன் தோளுடை பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றறிந்து
2: அப்படின்னு வரும். அப்படிதானே?
1: இல்ல, இங்க டக்குன்னு நெட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சரிங்க,
2: பரவாயில்லை. தாழாத சார்ந்த முளை பற்றி வாங்க கூட வள்ளல் பசும்
1: எனக்கு
2: சற்று முன் கிடைத்த தகவலின் படி மழை வர வேண்டும் என்று வேண்டுவதை விட மழை பொழிவதற்கு நன்றி நன்றி நன்றி என்று கூறினால், நாம் மழை பெய்யாமலே நன்றி கூறுகிறார்களே, கட்டாயம் பெய்ய வேண்டும் என்று வருண பகவான் ஆசைப்படுவார் என்று ஒரு.
1: கண்டிப்பாக, நாம் உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கான ஒரு சக்தி இருக்கத்தானே செய்யறது.
2: அதுதான்,
1: அதுக்காக தான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கடைகள் எல்லாம் கூட இல்லன்ற வார்த்தையை செட்டியார் எந்த செட்டியாரும் சொல்லவே
2: மாட்டாங்க.
1: இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வார்த்தைகளோட சக்தி அந்த மாதிரி, அதனால நேர்மறையா பேசியே தான் நம்ம வந்து பழகணும், அதுதான் நல்லது.
2: மகிழ்ச்சி. அழகாக கூறினீர்கள், அழகான ஒரு ஆண்டாள் பாசுரத்தையும் சிறப்பாக பாடினீர்கள். உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி
1: நன்றி நன்றி, வாய்ப்பை அளித்த வெற்றி.
2: நன்றி. பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் சென்னை 52 அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அருமையாக பாடி சென்றார்கள். தோகை இளமையில் ஆடி வருகிறது வானி.

0: மழை வருமா என்று நிச்சயம் வரும் அவர்கள் பாடிய பாடல் கேட்டு நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: முத்து பேசுறாங்க ஐயா.
0: வணக்கம் ஐயா, வணக்கம். பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி ஐயா பாடுகிறீர்களா?
1: இல்லை, பாடுற நிகழ்ச்சிங்களா? கேட்கறேன்.
0: இன்று பாடுவது நிகழ்ச்சி ஐயா.
1: இருங்க, எங்கள் வீட்டில் பாடுவாங்க.
0: ஆ, கொடுங்க ஐயா, பாடட்டும்.
1: ஆ, ஓகே.
0: வணக்கம், வாருங்கள், பாடுங்கள் உங்கள் பாடல். பாட்டு எடுக்கிறீங்க, பாடுகிறீங்களா?
2: மனப்பாடம்
0: தெரிந்தவரை பாடுங்கள், பரவாயில்லை.
2: பாட்டு பாடுறாங்க?
0: ஆமா, இன்று பாடுவது. முடிந்தால் பாடுங்கள், இல்லை என்றால் நாளை கேட்போம்.
2: பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, சிந்தனை உனக்கு எது சொந்த வீடு, உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு, மலரும் தென்னை மரமே வளர்ந்ததை போல் நான் மண்ணில் பிரபாரம் நதியே வளர்ப்பதை போல் நான் வளர்ந்து நிற்கேன், பார்க்கும் கண்கள் மதிக்க வேண்டும், பாவை உலகம் மதிக்க வேண்டும். அப்புறம் ரெண்டு வரீங்க?
0: சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு?
2: அந்த இது மன்னர் நாலு வரி பாட்டு அடுத்த பேரா தான் வந்து. அப்புறம்
0: மீண்டும் ஒருமுறை பாடுங்கள், பார்ப்போம், கேட்போம். நீ பாடலே மாறிவிட்டது. சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கு எது சொந்த வீடு. நிச்சயமாக மனப்பாடம் பண்ணுங்கள், பார்த்து பாடுங்கள். உங்கள் பாடல் சிறப்பாக பாடினீர்கள் இப்போது, உங்களுக்கு நன்றி. பாடுவாரமா?
1: பல்லவி இல்லாமல் பாடுகிறேன், பாதை இல்லாமல் ஓடுகிறேன், ஊமை காத்தாய் வீசுகிறேன், உறங்கும் போதும் பேசுகிறேன். ஹலோ
0: ஐயா, பாடுங்கள் ஐயா.
1: பாடிட்டங்கய்யா.
0: சிறப்பாக பாடினீர்கள் ஐயா, அருமை. நான்கு வரி பாடினாலும் நச்சென்று பாடினீர்கள், உங்களுக்கு நன்றி. அவர்கள் அவர்களிடம் கொடுங்கள் ஐயா, அவர்களிடம் கொடுங்கள்.
2: ஹலோ,
0: நீங்கள் பாடினீர்களே, நீங்கள் பாடிய பாடலை மீண்டும் ஒருமுறை பாடுங்கள், நான் வரி சொல்கிறேன்.
2: ஆ,
0: பாடுங்கள். நீங்க பாடிக்கொண்டே வாருங்கள், நான்
2: சொல்கிறேன்.
0: மரத்தில் பாடரும் கொடியே,
2: மரத்தில் வளரும் கொடியே, நீ வளர்வதை போல் நான் நினைப்பேன்.
0: மண்ணில் நடக்கும் நதியே,
2: மண்ணில் வளரும் நதியே, மண்ணில் வளரும் நதியே, அந்த பேர் அந்த ஒரு பேரா தான் செய்யுது.
0: பரவாயில்ல, உன்னை படைத்தவரா இன்று பாதி சொன்னார், உங்கள் வழியே உங்கள் உலகு, இந்த வழிதான் எந்த கனவு.
2: படைத்தவரா இந்த பாதை சொன்னார், அது என்ன பாட்டு பேர், அந்த பேரால தெரியுங்க, கொஞ்சம் மறந்துருக்கு.
0: பரவாயில்லை பரவாயில்லை, அருமையாக படிக்கல. அடுத்த வரி, இந்த பழத்தை கடிக்கும் அணிலே,
2: என்னங்க
0: பழத்தை கடிக்கும் அணிலே,
2: அது அந்த பேரா வருதுங்களா? வராதுங்களா?
0: வரலீங்களா? அவள் வளரும் தென்னை மரமே,
2: வளரும் தென்னை மரமே, நீ வளர்ந்ததை போல் நீ நான் வளர்ந்து நிற்பேன், மண்ணில் வளரும் கொடியே அந்த வருங்க. அப்புறம் பார்க்கும் கண்கள் மதிக்க வேண்டும், பாவை உலகம் மதிக்க வேண்டும், வணங்க வேண்டும், பாவை உலகம் மதிக்க வேண்டும்.
0: சிறப்பு, அருமையாக பாடினீர்கள். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சி. நன்றி நன்றி.
2: பாடுங்கள்,
0: வாங்கி பாடுங்கள், வாங்கி பாடுங்கள். கரூர் வெங்கமேடு காந்தி நகர் சாந்தி அவர்கள் முயற்சித்து ஒரு அழகான பாடலை பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அவர்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள், எட்டு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் மூன்று மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஒன்று என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள் நேர் சொந்தங்களே. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
3: வணக்கம், நான் கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்.
0: இது மீண்டும் காயத்ரியா?
3: மீண்டும் ஒரு பாடல் பாட வாய்ப்பு கிடைக்குமா?
0: மீண்டும் காயத்ரி, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்.

0: அலைபாயுனே நாகம் அனலாகதே மோகம் என் மேகமே வாவா இதழ் நீரை தூவ என் மேகமே வாவா. நான் பாடுறது எனக்கே கேக்குது,
1: எனக்கும் கேட்கிறது, நன்றாக கேட்கிறது.
0: என்ன மறுபடியும் கேக்குது?
1: அது இணைப்பில் ஏதோ பிரச்சனையா இருக்கும், நீங்கள் பாடுங்கள். சரியாக இருக்கிறது எனக்கு.
0: மன்மத கோவிலில் பால அபிஷேகம் வசந்த ராஜா சுமந்த ரோஜா உன் தேகம் தேசம் என்னாலும்

0: ಏನ್ ಇಂದ ಪುನ್ನಗೈ இல்ல இல்ல அருமையாக இருந்தது. நீங்கள் வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? அது வந்தால்தான் அது போன்று இரண்டு குரலில் வரும் அந்த ஒரு பாடல் இந்த ஒரு பாடல் என்று. இப்போ பேசும்பொழுது எப்படி கேட்கிறது? போயிட்டார்கள். கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் அழகாக ஒரு பாடலை ஓ வசந்த ராஜா ஓ வசந்த ராஜா என்று பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: மறுபடியும்
0: எல்லாரும் மீண்டும் வருவார்கள். நீங்கள் மறுபடியும் வந்துள்ளீர்கள், வாருங்கள் பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: எல்லாரும் நல்ல அழகாக பாடுறீங்க. நீங்கள் ரொம்ப அற்புதமான பாட்டு ஒன்று, சோகமான பாட்டு பாடினீர்கள்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: ஒரு முருகன் பாட்டு
0: பாடுங்கள்.
1: உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலக

பாடுபட்டவன் பார்த்தாலே அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பார்த்தாலே அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். நாடெங்கும் சேமங்கள், வீடெங்கும் லாபங்கள். நாடெங்கும் சேமங்கள், வீடெங்கும் லாபங்கள்.

0: உன்னருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே.
1: அழகு, அருமையான ஒரு முருகர் பாடலை அட்டகாசமாக பாடினீர்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. சிறப்பான ஒரு பாடல், நன்றி, நெஞ்சார்ந்த நன்றிகள். நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி அவர்கள் உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே என்று அழகான பாடலை அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேய சொந்தங்கள், 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நேய சொந்தங்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் நான் உங்கள் நண்பரைப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார், கண்ணன் தான் சார். எகைன்
0: ஆ, வாருங்கள் ஐயா, மீண்டும் பாடப்போகிறீர்களா?
1: பாடலாமா, நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா பாடலாம்
0: ஐயா. வாய்ப்பு நீங்கள் பாடிக்கொண்டே இருந்தால் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் ஐயா. வாய்ப்பே இல்லை இது நீங்கள் ஆமாம், எங்களுக்கு நேரம் காலம் எல்லாம் இல்லை. நீங்கள் பாட தயார் என்றால் நாங்கள் கேட்க தயார்.
1: ஓகே, ஒரு நிமிஷம், கொஞ்சம் ஒரு நிமிடம் டைம் கொடுக்க முடியுமா?
0: நீ எவ்வளவு நேரம் மழை வருகிறது ஐயா.
1: ஓ சூப்பருங்க
0: ஐயா, மன்னிக்கோ ஐயா, நான் சும்மா விளையாட்டாக சொன்னேன் ஐயா.
1: பாடிட்டுமா?
0: ஆ பாடுங்கள் ஐயா.
1: அடுத்ததாக நான் பாடும் பாடல் நந்தா என் நிலா என்ற திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் பாடிய நந்தா நீ என் நிலா என்ற பாடலை பாடலாம் என்று வந்திருக்கின்றேன். இந்த பாடலை பெரியில் பாடியிருந்தவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், இசை அமைத்தவர் வி தட்சிணாமூர்த்தி, பாடலாசிரியர் ஆர் பழனிசாமி என்பவர். இதோ பாடல் வருகிறது.

குழி குழல் பூவாடும் குழல் எழில் நீயாடும் எழில் மின்னி வரும் சிலையில் மோகன கலையே வண்ண வண்ண மொழியில் வானவர் அமுதே ஆசை நெஞ்சின் தெய்வம் நீயே ஆடி நிற்கும் தீபம் நீயே பேசுகின்ற வீணை நீயே கனியிடழமுதினை வழங்கிடவா.

0: நன்றி ஐயா.
1: சிறப்பு சிறப்பு ஐயா, அட்டகாசமான பாடல் அருமையாக பாடினீர்கள் ஐயா, வணங்குகிறேன். நெஞ்சார்ந்த நன்றிகள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள் அழகான பாடல், அட்டகாசமான பாடலை அவர் குரலில் சிறப்பாக மெய்சிலிருக்கும்படி பாடி சென்றார்கள். அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி, சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை பாடிச் சென்ற அத்துணை நேயர் சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பரிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.